ஸ்ரீ கணேசாய நம. அஸ்மத் குருப்யோ நம. அஸ்மத் பரம் குருப்யோ நம. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ப்ரஹ்மா முராரே ஸ்தி பரந்த காரே பானோ சசி பூமி சுதோ புதஸ்த குருஸ்த சுக்ராஸ்த நிராஹு கேதவ சர்வே க்ரஹ சாந்தி கரா பவந்து.